0: ஆர் மேப்பாச்சோ
1: இடிவினோ ஆர் ரேடியோ யும் ஏக்ரே வேர் குவாரோ
0: அலிஷானி
1: மார் மேப்பாச்சோ இடிவினோ ஆர் ரேடியோ